0: வந்தே மாதரம் அந்தி மாதரம். ரச்சனா சங்கீதம் டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா. கானம் டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா, ஸ்ரீமதி சிஸ்லா சாரதா, ஸ்ரீ டிவி மோகன் கிருஷ்ணா. ஈ வந்தே மாதரம் அந்தி இ மாதரம் ஈ மாசப்பு பாட்ட ஆகாஷவாணி விஜயவாட கேந்திர சௌஜன்யத்தோ ஆகாஷவாணி ஹைதராபாத் கேந்திரம் நின்று வெளிபடிந்த.
1: ఆకాశవాణి కొత్తగూడెం కేంద్రం.

come give me her love. அலானடிச்சி பஸ்தும் தெர்ப்பூவுல வனம் சிலைபோ

துணிக்குள்ளோ தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை. தாங்கிடத்தக்க தரிக்கிட்டு தக்கதேவி தன்னக்க தின்ன தின்ன தன்னக்க தின்ன தின்.